0: ചെയ്യണം.
1: സെൻസസിന്റെ ഒന്നാം ഘട്ടത്തിൽ വീടുകളുടെ പട്ടിക തയ്യാറാക്കലും വീടുകളുടെ സെൻസസും നടത്തും. നമ്മൾ ഓരോരുത്തരുടെ വീടിന്റെയും കണക്കെടുക്കും. വരൂ, നമ്മുടെ പങ്കാളിത്തത്തോടെ ഇത് വിജയിപ്പിക്കാം. എല്ലാ വ്യക്തികളും ചേരുക, എല്ലാ കുടുംബങ്ങളും പങ്കുചേരുക. രാജ്യം മുന്നേറട്ടെ. സെൻസസ് 2027, നമ്മുടെ സെൻസസ്, നമ്മുടെ വികസനം.
2: பேசலாம் தமிழ் போனின் புரோகிராம் புது பொழிவுடன் உங்களுடன் நாங்கள் பேசுகின்றோம். உங்கள் இதயத்தில் இன்பம் மலர, உங்கள் கவலைகள் மறக்க, மனதெங்கும் சந்தோஷம் நிறைய, உங்கள் மனதை கவர்ந்த இனிமையான பாடல்களுடன் எல்லா செவ்வாய் மற்றும் வியாழன் கிழமைகளில் மாலை 3:30 முதல் 4:30 வரை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். உங்களுடன் பேசுவது உங்கள் ராஜ்மோகன், உங்கள் ரத்னா மோகன். காதோடு பேசலாம், தினம் தினம் புதுமை, என்றுமே இளமை, எப்போதுமே தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் இதயத்தில் ஒவ்வொரு நொடியிலும் இனிமை நிறைய காதோடு பேசலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0474-293-1111. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. தமிழ் போனின் புரோகிராம் காதோடு பேசலாம்.

பேசலாம் தமிழ் போனின் புரோகிராம் புது பொழிவுடன் உங்களுடன் நாங்கள் பேசுகின்றோம். உங்கள் இதயத்தில் இன்பம் மலர, உங்கள் கவலைகள் மறக்க, மனதெங்கும் சந்தோஷம் நிறைய, உங்கள் மனதை கவர்ந்த இனிமையான பாடல்களுடன் எல்லா செவ்வாய் மற்றும் வியாழன் கிழமைகளில் மாலை 3:30 முதல் 4:30 வரை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். உங்களுடன் பேசுவது உங்கள் ராஜ்மோகன், உங்கள் ரத்னா மோகன். காதோடு பேசலாம், தினம் தினம் புதுமை, என்றுமே இளமை, எப்போதுமே தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் இதயத்தில் ஒவ்வொரு நொடியிலும் இனிமை நிறைய காதோடு பேசலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0474-293-1111. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க. தமிழ் போனின் புரோகிராம் காதோடு பேசலாம்.

0: ശാന്തി, എവിടെ നീ പോകുന്നേ?
1: ചേച്ചി, ഞാൻ കൊല്ലം താമരക്കുളത്തല്ല, ശ്രീ മുത്തുമാരിയമ്മ.
0: பேசலாம் தமிழ் போனின் புரோகிராம் புது பொழிவுடன் உங்களுடன் நாங்கள் பேசுகின்றோம். உங்கள் இதயத்தில் இன்பம் மலர, உங்கள் கவலைகள் மறக்க, மனதெங்கும் சந்தோஷம் நிறைய, உங்கள் மனதை கவர்ந்த இனிமையான பாடல்களுடன் எல்லா செவ்வாய் மற்றும் வியாழன் கிழமைகளில் மாலை 3:30 முதல் 4:30 வரை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். உங்களுடன் பேசுவது உங்கள் ராஜ்மோகன், உங்கள் ரத்னா மோகன். காதோடு பேசலாம், தினம் தினம் புதுமை, என்றுமே இளமை, எப்போதுமே தொடர்ந்து கேளுங்கள். உங்கள் இதயத்தில் ஒவ்வொரு நொடியிலும் இனிமை நிறைய காதோடு பேசலாம். நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி எண் 0474-293-1111. கேளுங்க கேளுங்க, கேட்டுக்கிட்டே இருங்க தமிழ் போனின் புரோகிராம் காதோடு பேசலாம்.

0: கம்யூனிட்டி ரேடியோ பென்சிஹர் 107.8 அன்பார்ந்த நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் ரத்னா மோகனின் அன்பார்ந்த ஒரு மாலை நல் வணக்கம். நேர்களே, பல தடைகள் ஏற்பட்ட படமான ஜனநாயகன் என்ற ஒரு படம் இன்று வந்து ஜூலை மாதம் 23ஆம் தேதி இன்று வந்து ரிலீஸ் ஆகின்றது. மாண்புமிகு தமிழக முதலமைச்சரான சிஎம் விஜயின் கடைசி படமான ஜனநாயகன் என்ற படம் இன்னைக்குதான் ரிலீஸ் ஆகின்றது. ஒரு திருவிழா என்றே சொல்லலாம். ரசிகர்களுக்கு மிகப்பெரிய விருந்து சாப்பிட்ட மாதிரியான ஒரு சந்தோஷம் தாங்க. ஒரு வாரமாகவே ரசிக பெருமக்கள் வந்து ஒரு திரை அரங்குகளிலும் ஒரு ஸ்க்ரீன்லையுமே ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. விஜயோட படம் இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்களை அட்வான்ஸாக சொல்லிக் கொள்கின்றேன். ஓகே, நாம நிகழ்ச்சிக்குள் போகலாம். இன்னைக்கு வந்து தமிழ் சினிமாவில் எல்லாருக்குமே மிகவும் பிடித்த ஒரு ஸ்பெஷலான நடிகருக்கு பிறந்த நாள், யாரு நினைக்கிறீங்களா? அவர்தான் நடிகர் சூர்யா. ரொம்ப அழகான ஒரு நடிகர், அற்புதமாக தன்னுடைய நடிப்பை பல படங்கள்ல வெளிக்காட்டிய வெற்றி நடிகர். அவருக்கு மனம் நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கின்றேன். அதே மாதிரி அவர் நடித்த படத்திலிருந்து பாடல்கள் எல்லாம் இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியில கேட்டு ரசிக்கலாம். நிகழ்ச்சிக்குள் போகலாம். ஒரு காலர் வந்துட்டாங்க, யாருன்னு பாத்துடலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
1: நான் வித்யா பேசுறேன் பாப்பா.
0: வித்யா, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் சிவபுக்கு.
0: தமிழ் பேச தெரியுமா?
1: கொஞ்சம் கொஞ்சம் தெரியும்.
0: ஓகே வித்யா, உங்களை பத்தி சொல்லுங்க, நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்.
1: என்ன சொன்னீங்க?
0: உங்களை பத்தி சொல்லுங்க, நீங்க என்ன செய்றீங்க, எங்க இருந்து பேசுறீங்க?
1: மாத்திரை கடைக்கு வேலை பண்றேன் பாப்பா.
0: என்னம்மா?
1: எப்படி போகுது?
0: என்ன படிக்கிறாங்க தேவநந்தாவுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை கம்யூனிட்டி ரேடியோ பென்சிகர் சார்பாக சொல்லிக்கிறேன். ஓகேவா? சொல்லுமா.
1: விஜயோட நல்ல ஒரு பாட்டு.
0: ஓ, விஜய்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா?
1: இல்ல, எல்லாமே நடந்ததா.
0: என்னமா?
1: எல்லாம் நடமாறும்
0: சூப்பர் தான். எல்லா நடிகர்களுக்குமே ஒரு ஒரு திறமை இருக்குது. என்ன?
1: ஜனநாயகன்.
0: ஆமா,
1: அவங்களுக்கு கோடி கோடி கோடி கோடி
0: ஜனநாயகன்படத்திலிருந்தே ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் ஒரு பாட்டு ஒண்ணு வருது, அதுக்கப்புறம் சூர்யா சாரை பத்தி பேசலாம்.
1: ரொம்ப நன்றி அக்கா.
0: ஓகே, மாக்கிட்டு பேசினதுக்கு மிக்க நன்றி. விஜய் சாரோட படம் ஒண்ணு வருது, விஜய் சாரோட படம். ஓகே, கேப்போமா?

0: தளபதி கச்சேரி, நல்ல ஒரு பாட்டு. என்ன ரசிகர்களை வந்து விஜய் சாரும் ரசிகர்களையும் பிரிக்கவே முடியாது அப்படின்னு தான் சொல்லணும். கண்டிப்பாக கேரளாவில் வந்து விஜய் சாருக்கும் சூர்யா சாருக்கும் நிறைய நிறைய நிறைய ரசிகர்கள் இருக்காங்க. அதாவது இந்த நகமும் சதையையும் பிரிக்கவே முடியாது, அப்படி ஒட்டிக்கிட்டு இருக்கும். அந்த ரத்தத்தில் அப்படி ஊறி போய் இருக்கு அந்த ரசிகர்களுடைய அந்த அன்பு அப்படின்னே சொல்லலாம். ஓகே, நம்ம இன்னைக்கு வந்து சூர்யா சாரை பற்றி பேசலாம். சூர்யா சார் அப்படின்னு சொல்லும்போது 1975 ஜூலை 23ஆம் தேதி கோயம்புத்தூர்ல பிறந்திருக்காங்க நடிகர் சூர்யா. 51 வயது ஆகும் நம்மளுடைய சூர்யாவோட உண்மையான பெயர் என்ன அப்படின்னு சொன்னா சரவணன் அப்படிங்கிற பெயர். அவங்க அப்பா மிகப்பெரிய நடிகர் சிவகுமார், அம்மா லக்ஷ்மி. அப்புறம் வந்து சூர்யா சார் வந்து லயோலா காலேஜில் தான் பட்டம் பெற்றிருக்கின்றார். இவருடைய மனைவி நடிகை ஜோதிகா 2006 வந்து லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் அப்படின்னே சொல்லலாம். அவங்களுக்கு 2 பிள்ளைங்க, தியா தேவ் அப்படிங்கிறவங்க. சூர்யாவோட தம்பி, உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான நடிகர் கார்த்தி அவங்க தான். சூர்யாவுக்கு ஒரு தங்கை கூட உண்டு. நிறைவான சந்தோஷமான குடும்பம் சூர்யாவோடது. ஓகே, தொடர்ந்து பேசுகின்றேன் ஒரு காலர். ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: என்னோட பேரு ஸ்ரீஹரி.
0: ஸ்ரீஹரி, எங்க இருந்து பேசுறீங்க?
1: நான் கொல்லம்.
0: கொல்லத்துல என்ன வேலை பாக்குறீங்க ஸ்ரீஹரி?
1: நான் வந்து பிளஸ் ஒன் படிக்கிறேன்.
0: இன்னைக்கு என்ன ஸ்கூலுக்கு போகலையா?
1: லீவு, ஸ்ட்ரைக்.
0: ஸ்ட்ரைக்னாலயா? ஓகே ஓகே ஓகே. ஆமா, இந்த நீட் எக்ஸாம்னால கொஞ்சம் ப்ராப்ளம் என்ன?
1: ஆமா ஆமா,
0: அதனாலயா?
1: அதனால.
0: ஓகே, ஹலோ.
1: ஹலோ.
0: சரி, எந்த ஸ்கூல்ல படிக்கிறமா?
1: வித்யாஜோதி.
0: ஓகே ஓகே. இன்னைக்கு அப்ப என்ன பிளான் பண்ணிருக்கற? லீவ்ல வீட்ல இருக்கற, என்ன பிளான் பண்ணுன? என்னமா
1: சும்மா
0: தான் இருக்கறியா? சினிமா எல்லாம் போய் பார்க்க போகலையா? விஜய் படம் இன்னைக்கு இறங்கி இருக்கு. ஆமா. சரி,
1: உங்களுக்கு
0: உங்களோட வீடு ஆலப்பியா? அப்ப இங்க எப்படி தங்கி இருக்கீங்க?
1: இங்க ஹாஸ்டல்.
0: ஹாஸ்டல்லையா? ஓகே. சரி, அழகா தமிழ் பேசுறீங்களே, எப்படி?
1: எனக்கு தெரியும் தமிழ் பேசி.
0: சரி, இன்னைக்கு என்ன ஃபுட் சாப்பிட்டீங்க?
1: இன்னைக்கு சாதம், குழம்பு.
0: பக்கத்துல இருந்து யாரோ சொல்லி சொல்லி குடுக்கறாங்களே, யாரு? ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பட்டாளமே இருக்குன்னு நினைக்கிறேன். என்னமோ சொல்றாங்களே உங்க ஃப்ரெண்ட்ஸ்.
1: ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ்.
0: சரி, நல்லா போய் என்ஜாய் பண்ணுங்க. என்ன இன்னைக்கு சூர்யா பாட்டு அடுத்து வருது, கேப்போமா? ஓகே ஓகேம்மா, கூப்பிட்டு பேசினதுக்கு மிக்க நன்றி ஸ்ரீஹரி. ஃபர்ஸ்ட் பாட்டு சூர்யாவோட பாட்டு அப்படின்னு சொன்னா 2009 வெளிவந்த அயன் அப்படிங்கிற படம், கார்த்திக் பாடியது. ஹாரிஸ் ஜெயராஜோட இசை வந்து ரொம்ப நல்லா இருக்கும், காதல் பாட்டு. சூர்யான்னு சொன்னாலே ஒரு ரொமான்டிக் ஹீரோ அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய கண் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் தெரியுமா? பெண்களுக்கு வந்து கூடுதலாக இஷ்டம் சூர்யா அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப அழகான ஒரு காதல் பாட்டு. விழி மூடியே யோசித்தாள், அங்கேயும் வந்தாள் முன்னே முன்னே. ரொம்ப அழகான ஒரு ரொமான்டிக் சாங், கேட்டுட்டு வந்துடலாமா?

0: ശാന്തി, എവിടെ നീ പോകുന്നേ?
1: ചേച്ചി, ഞാൻ കൊല്ലം താമരക്കുളത്തല്ല ശ്രീ മുത്തുമാരിയമ്മൻ കോവിലിൽ പോവാം.
0: താമരക്കുളം ശ്രീ മുത്തുമാരിയമ്മൻ കോവിലിൽ കർക്കിടക മാസ വിശേഷാൽ പൂജകൾ ജൂലൈ 17 മുതൽ ഓഗസ്റ്റ് 15 വരെ. ആടിക്കോൾ, കൂൾക്കുഴക്കട്ട, വളയൽ മാല, മഞ്ഞൾ മാല, വേപ്പിലമാല, മാവിളക്ക്, മഞ്ഞച്ചരട്, വെറ്റില, പാക്ക്, കുങ്കുമം എന്നിവ അമ്മനിക്ക് നേർച്ചയായി സമർപ്പിക്കുന്നു. ചൊവ്വ വെള്ളി ദിവസങ്ങളിൽ വൈകിട്ട് 7 മണി മുതൽ നടക്കുന്ന വിശേഷാൽ പൂജകളിലും കർക്കിടക മാസ പൂജകളിലും ഭക്തജനങ്ങൾ പങ്കെടുക്കൂ. ശ്രീ മുത്തുമാരിയമ്മന്റെ അനുഗ്രഹം നേടൂ. ഈ ഓണം മാറ്റിവെക്കേണ്ട. കൊല്ലത്തെ മാരുതിയുടെ ഏക അംഗീകൃത ഡീലറായ പള്ളിമുക്ക് സാരഥിയിൽ അവിശ്വസനീയമായ വിലക്കുറവ്.
2: ഓൾട്ടോ ഇപ്പോൾ വെറും 2.99 ലക്ഷം രൂപ മുതൽ. വാഗണോ 4.39 ലക്ഷം രൂപ മുതൽ.
0: വിവിധ മോഡലുകൾക്ക് 1 ലക്ഷം രൂപ വരെയുള്ള ഓഫറുകൾ. കൂടാതെ നിലവിലുള്ള വാഹനം എക്സ്ചേഞ്ച് ചെയ്യുമ്പോൾ 50,000 രൂപ വരെയുള്ള എക്സ്ചേഞ്ച് ബോണസും ലഭ്യമാണ്.
2: ഓണം ഓഫറുകൾ ഇതാ ആരംഭിച്ചു കഴിഞ്ഞു. ഉറപ്പായ സമ്മാനങ്ങൾ സ്ക്രാച്ച് ആൻഡ് വിന്നിലൂടെ സ്വന്തമാക്കൂ.
0: ട്രോളി ബാഗുകൾ,
2: ബമ്പർ സമ്മാനമായി പ്രീതി മിക്സി ഗ്രൈൻഡർ,
0: കൂടാതെ മെഗാ സമ്മാനമായി 1 പവൻ സ്വർണ്ണ നാണയവും നിങ്ങളെ കാത്തിരിക്കുന്നു.
2: ഇനി വൈകിക്കേണ്ട, ഇന്ന് തന്നെ സന്ദർശിക്കൂ.
0: സാരഥി ഓട്ടോ കാർസ്, പള്ളിമുക്ക്, കൊല്ലം.
2: ഫോർ മോർ ഡീറ്റെയിൽസ് കോൺടാക്ട്
0: 9847198471.
3: ഡോക്ടറോട് ചോദിക്കാം തത്സമയ ഫോണിൻ പ്രോഗ്രാം. കുട്ടികളിലെ ഓട്ടിസം എന്ന വിഷയത്തിൽ ശ്രോതാക്കളുടെ സംശയങ്ങൾക്ക് മറുപടി നൽകുന്നു ഡോക്ടർ ആര്യ ആർ നായർ, സ്പെഷ്യലിസ്റ്റ് പീഡിയാട്രിക്സ്, കിംസ് ഹെൽത്ത് ഹോസ്പിറ്റൽ, കൊല്ലം. വിളിക്കേണ്ട സമയം വെള്ളിയാഴ്ച 3:30 മുതൽ 4:30 വരെ. വിളിക്കേണ്ട ഫോൺ നമ്പർ 0474-293-1111. ഡോക്ടറോട് ചോദിക്കാം തത്സമയം ഫോണിൻ പ്രോഗ്രാം.
4: തമന്ന സൂര്യ കോമ്പിനേഷനിൽ നടിത്ത അയൻ എന്റെ പടത്തിലിരുന്നു ரொம்ப அழகான ஒரு காதல் பாடல் ஒன்றை கேட்டு ரசித்தோம் என்று சூர்யா சாரோட பர்த்டே. அவர் நடித்த படத்திலிருந்து பாடல்கள் கேட்டு ரசித்து கொண்டிருக்கின்றோம். ஒரு காலர் வந்துட்டாங்க, யாருன்னு பாத்திரலாம். ஹலோ, வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
4: வணக்கம் சகுந்தலா, எப்படி இருக்கிறீங்க?
5: நல்லா இருக்கேன்.
4: நல்லா இருக்கிறோமா? சொல்லுங்க, விசேஷங்கள் கேட்போம். வாழ்த்துக்கள் சொல்லிடுங்க. பெயர் சொல்லுங்க கேப்போம்.
5: சரவணன்.
4: சூர்யாவோட பெயர் கூட சரவணன் தானாமே? சரவணன். சரவணனுக்கு வந்து மனம் நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். சந்தோஷம் சமாதானத்தோட எப்பவும் இருக்கட்டும். ஓகேவா? சரி. அப்புறம் தமிழ் பேச தெரியும்ல அவனுக்கு?
5: ஹலோ
4: துர்கா, எப்படி இருக்க?
6: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கிறேன். இப்ப நீ என்ன படிக்கிற?
6: 10th
4: ஆயிட்டியா? குட்டி பிள்ளையா 5th, 6th, 7th? அப்படி பேசி பேசி இப்போ 10th ஆயிட்ட என்ன? ஐயோ, இப்ப குரல் எல்லாம் மாறி போச்சு உனக்கு. பெரிய பிள்ளை ஆயிட்ட நீ. ஏன்னா நாங்க குட்டி பிள்ளையில இருந்தே நீ பேசுறத கேட்டுக்கிட்டே இருக்கோமா. உன்னைய நேர்ல பார்த்தது கிடையாதா, காதுல அந்த குரல் மட்டும்தான் கேட்டுக்கிட்டே இருக்கோமா. ஓகே, சொல்லுமா. இன்னைக்கு வீட்டுலதான் இருக்கிற, என்ன செஞ்சிட்டு இருக்கிறீங்க? ரெண்டு பேரும் பர்த்டே வேற சொல்லி இருக்கிறீங்க, என்ன பிளான் பண்ணி இருக்கிறீங்க?
5: அவனுக்கு
4: 18 வயசுல நல்ல இனிமேல் எல்லாமே வெற்றியா அமையட்டும். என்ன அவனுக்கு? விஜய் சாரோட படம் இறங்குது, அதே மாதிரி சூர்யா சாரோட பர்த்டே. நீ எதை பத்தி பேசலாம் நினைச்சிருக்க? உனக்கு எந்த நடிகர் ரொம்ப பிடிக்கும்?
6: எனக்கு விஜய் பிடிக்காது, சூர்யா தான் பிடிக்கும்.
4: சூர்யா தான் ரொம்ப பிடிக்குமா? என்ன காரணம்?
6: என்ன
4: காரணம்? ரொம்ப ஏதாவது ஒரு நடிகரை பிடிக்கணும்னா அதுக்கு ஏதாவது ஒரு ரீசன் இருக்குமே.
6: ரீசன்? கருப்பு படம்.
4: கருப்பு படம் உனக்கு ரொம்ப பிடிக்குமா?
6: ஆமா.
4: ஓகே, அப்ப கருப்பு படத்திலே ஒரு பாட்டு ஒன்னு போட்டுறலாமா? அப்போ
6: போட்டுருங்க.
4: நான் ஆண்டி ஒன்னு எடுத்து வச்சிருக்கேன் நினைக்கிறேன் கருப்பு படத்துல. ஓகே, கருப்பு படம் எடுத்து வச்சிருக்கனா என்னன்னு தெரியல. இல்லனா நான் ஒரு ரொமான்டிக் சாங் ஒன்னு போட்றலாம். என்ன?
6: ஓகே.
4: மக்கூட்டு பேசினதுக்கு மிக்க நன்றி. அடுத்த பாடலாக 2020 வெளிவந்த சூரரை போற்று அப்படிங்கிற ஒரு படம், யாராலும் மறக்க முடியாது. ஜி வி பிரகாஷ் மியூசிக் போட்டிருப்பாரு. பாடகி தி அப்படிங்கிறவங்க வந்து ரொம்ப நல்லா பாடியிருப்பாங்க தெரியுமா. சூரரை போற்று வந்து நிறைய அவார்ட்ஸ் கிடைச்சது அந்த படத்துக்கு. சூரிய சாரோட ரொம்ப அழகான ஒரு ரொமான்டிக் ஒரு கப்பலாக இருப்பாங்க அந்த ரெண்டு பேருமே. அதில் ஒரு பாட்டு காட்டு

0: நேர்களே, நேர்களே ரொம்பவே அழகான பாடல்ண, நல்ல ரொமான்டிக் சாங் தான். இது வந்து ஒரு கிராமத்து பாட்டு மாதிரி இருந்துச்சுன்னா வேற லெவல்ல இருந்தது. சூரிய சாரை பத்தி பேசலாம் அப்படின்னு சொன்னா 97ல சிம்ரனோட இணைஞ்சு நேருக்கு நேர் அப்படிங்கிற ஒரு படம் தான் முதல் படம் அவருக்கு சினிமா உலகத்துல. முதல்லலாம் அவ்வளவா நடிக்கவே தெரியாது, ஃபைட்டு தெரியாது, டான்ஸ் தெரியாது. ஆனா அப்புறம் தன்னுடைய அந்த கடுமையான முயற்சி, அந்த பயிற்சியில மிக அற்புதமான மாற்றங்களை கொண்டு வந்தவர் தான் நம்மளுடைய சூர்யா. நடிகர் வேற லெவல்ல மாற்றங்கள் வந்ததுங்க. பாடிலாம் அப்படியே சிக்ஸ் பேக்கை கொண்டு வந்தாரு. டான்ஸ்னா சூர்யா தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ரொம்ப போல்டா மாறினாரு. இவருடைய கண்கள் வந்து ரொம்ப ரொம்ப அழகுங்க. ரொமான்டிக் ஹீரோ அப்படின்னு தான் சொல்லணும். பெண் ரசிகைகள் வந்து இவருக்கு வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஒரு காலர் வந்துட்டாங்க. ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம்.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: நான் விஜயா மோகன்.
0: விஜயா மோகனா? நான் ரத்னா மோகன். அன்னைக்கே சொன்னேனே.
1: ஆமா ஆமா.
0: நீங்க ஏதோ ஒரு கடையில வேலை பாக்குறேன்னு சொன்னீங்க, அவங்க தானே? ஹோம் அப்ளைன்ஸ்ல?
1: இல்ல இல்ல இல்ல.
0: அப்புறம் வீட்டுல ஹவுஸ் ஒய்ஃப்?
1: நான் ஹவுஸ் ஒய்ஃப் தான்.
0: ஃபிஷ் பத்தி உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன்.
1: ஆமா
0: ஆமா. விஜயா மோகன், நல்லா இருக்கீங்களாமா?
1: நல்லா இருக்கிறேன்.
0: சரி, சொல்லுங்க விசேஷங்கள். இன்னைக்கு வந்து சூர்யா சாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். சூர்யாவோட படங்கள் என்னமா?
1: என் பொண்ணோட பர்த்டே இன்னைக்கு.
0: என்ன இன்னைக்கு கூப்பிட்ட மூணு பேருமே பர்த்டே பர்த்டே பர்த்டே அப்படிங்கிறீங்களே. இன்னைக்கு காலையில விஷ்ல பேசுனீங்களா?
1: ஆமா ஆமா பேசின.
0: பேசுனீங்களா? உங்க பொண்ணோட பேர் என்ன?
1: மிதுலா மோகன்.
0: மிதுலா மோகன். என்ன வயசு ஆகுது? என்ன படிக்கிறாங்க? 28
1: ஒரு பர்த்டே பாட்டு போடுவோம் மேடம்.
0: பர்த்டே பாட்டு இல்ல, இன்னைக்கு வந்து சூர்ய சாரோட பாட்டு தான் போட்டுக்கிட்டு இருக்கோம். சரியா? அப்போ மிதுலா மோகனுக்கு மனம் நிறைந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை சொல்லிடுறேன். சரியா?
1: தேங்க்யூ தேங்க்யூ.
0: ஓகே, ரொம்ப கேட்டதா சொல்லிடுங்க. என்ன? ஓகேமா, கூப்பிட்டு பேசினதுக்கு மிக்க நன்றி. அடுத்த பாடலாக நந்தா அப்படிங்கிற ஒரு படம். யுவன் சங்கர் ராஜா அவங்களுடைய மியூசிக்ல 2001 வெளிவந்த படம். அந்த படம் எஸ்பிபி சாரும் மால்குடி சுபாவும் ரொம்ப அழகாக பாடியிருப்பாங்க. ஒரு அந்த நந்தா படத்துல கண்ணெல்லாம் அப்படி ஒரு வேற ஒரு கலர்ல கண்ணெல்லாம் வச்சிருப்பாரு. முடி வந்து ரொம்ப கம்மியா முடி வச்சிருப்பாங்க. மேக்கப் தன்னோட முகத்தையே கொஞ்சம் கலர் எல்லாம் சேஞ்ச் பண்ணி ரொம்ப கலர் கம்மியான கலர்ல மேக்கப் போட்டிருப்பாங்க. ரொம்ப கேஷுவலான ஒரு நடிப்பு நந்தா அப்படிங்கிற படத்துல சூர்ய சாரோட நடிப்பு. அதுல ஒரு பாட்டு, முன்பணியா முதல் மழையா எந்த மனதில் ஏதோ விழுகிறதே, நனைகிறதே உயிர் நனைகிறதே. இதோ அந்த பாட்டு.

0: ജോസ്കോ ജ്വല്ലേഴ്സിൽ NRI ഗോൾഡൻ ഫെസ്റ്റ്. ഏത് ജ്വല്ലറിയിൽ നിന്നും വാങ്ങിയ സ്വർണ്ണാഭരണങ്ങളും മാറ്റി പുതിയ ജോസ്കോ 916 HUYD ആഭരണങ്ങളാക്കി മാറ്റി വാങ്ങാം. ഏത് ജ്വല്ലറിയിൽ നിന്നും വാങ്ങിയ ഡയമണ്ട് ഗോൾഡ് ആഭരണങ്ങളും സർട്ടിഫൈഡ് ജോസ്കോ ഡയമണ്ട് ആഭരണങ്ങളാക്കി മാറ്റി വാങ്ങാം. സ്വർണ്ണാഭരണങ്ങൾക്ക് പണിക്കൂലിയിൽ 50% കിഴിവ്. ജോസ്കോ ജ്വല്ലേഴ്സ്.
1: എല്ലാവരും ചൊല്ലണം ലൈവ് ഫോൺ ഇൻ പ്രോഗ്രാം എല്ലാ വ്യാഴാഴ്ചയും വൈകുന്നേരം 4:00. സമകാലിക വിഷയങ്ങൾ, മനുഷ്യന്റെ നീറുന്ന പ്രശ്നങ്ങൾ, ദുഃഖങ്ങൾ, ദുരിതങ്ങൾ കേട്ടാൽ മാത്രം പോരാ, പങ്കെടുത്ത് ശ്രോതാക്കളുടെ വിലയേറിയ അഭിപ്രായങ്ങളും രേഖപ്പെടുത്തണം. ഈ ആഴ്ചത്തെ വിഷയം,
2: മെഡിക്കൽ കോളേജുകളുടെ എണ്ണം കൂടിയതുകൊണ്ട് രോഗികൾക്ക് മെച്ചപ്പെട്ട ചികിത്സ ലഭിക്കുമോ?
1: ശ്രോതാക്കൾ പ്രതികരിക്കുന്നു. എല്ലാവരും ചൊല്ലണ് തത്സമയ ഫോൺ ഇൻ പ്രോഗ്രാം എല്ലാ വ്യാഴാഴ്ചയും 4:00.
3: நேர்லே நடிகர் சூர்யா அவர்கள் வந்து நடித்த படங்கள்ல எல்லாமே வித்தியாசமான கேரக்டர்ல நடிப்பாரு. எல்லா படங்களும் பாடல்களும் சூப்பர் ஹிட் தாங்க. இவருடைய படங்களுடைய லிஸ்ட் கொஞ்சம் பார்க்கலாமா? பூவெல்லாம் கேட்டுப்பார், பெரியண்ணா, பிதா மகன், காக்க காக்க, பேரழகன், ஆயுத எழுத்து, மாயாவி, கஜினி, ஆறு, உன்னை நினைத்து, சில்லன், ஒரு காதல், காதலே நிம்மதி, ஃப்ரெண்ட்ஸ், நந்தா, மௌனம் பேசியது, உயிரிலே கலந்தது, வேல், வாரணம் 1000, அயன், ஆதவன், சிங்கம் 1, 2, 3, இரத்த சரித்திரம், 7 அறிவு, மாற்றான், அஞ்சான், தானா சேர்ந்த கூட்டம், NGK, சூரரை போற்று, மாஸ் என்ற மாசிலாமணி, கங்குவா, கருப்பு அப்படின்னு இவருடைய படங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். எல்லாமே வெற்றி படங்கள். 40-க்கும் மேற்பட்ட படங்கள்ல நடிச்சிருக்காரு நடிகர் சூர்யா. தொடர்ந்து பேசிக்கின்றேன், ஒரு காலர் வந்துட்டாங்க, யாருன்னு பாத்துடலாம். ஹலோ, வணக்கம்.
4: வணக்கம் மேடம்.
3: வணக்கம். கிருஷ்ணனா முண்டைக்கல்? நல்லா இருக்கிறீங்களா? சரி சொல்லுங்க, விசேஷங்கள் கேட்போம்.
4: நல்லபடியா போகுது, நல்லா சூடு இருக்கு இன்னைக்கு.
3: ஆமா, பயங்கர வெயிலுங்க. என்ன தாங்க முடியல, தாங்க முடியல. மழை வர்றதுக்கு அறிகுறியா என்னன்னு தெரியல.
4: இன்னைக்கு
3: வந்து சூர்ய சாரோட பர்த்டே, அவருடைய படங்கள்.
4: சூர்ய சாருக்கு நல்ல பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.
3: சரி, ரொம்ப சந்தோஷம். கேட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. வேற லெவல்ல
4: சிங்கம்.
3: ஆமா, சிங்கம்.
4: அதுல ஒரு பாட்டு போட்டு,
3: சிங்கம் படத்துல போட்டுடலாம், கண்டிப்பா போட்டுடலாம். சரியா? ஓகே. அவருடைய படங்கள் வந்து எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் சாங்ஸ் தான். ஆமா ஆமா, அவருடைய படங்கள் எல்லாமே. சிங்கம், சிங்கம், ஒரு நிமிஷம், நான் ஆன் ஏர்ல சொல்லிக்கிறேன். சிங்கம் படத்துல இருந்து 8வது பாடல்.

0: വിളിക്കേണ്ട നമ്പർ 0474-293-1111.
1: சூர்யா அவங்க வந்து ரொம்ப டெடிக்கேஷன் உள்ள ஒரு நடிகர் என்றே சொல்லலாம். ஒவ்வொரு படங்களும் வித்தியாசம் காமிச்சுக்கிட்டே இருப்பாரு. தன்னுடைய ஃபேஸ்னாலும் சரி, பாடினாலும் சரி, கேரக்டர்னாலும் சரி, ஒவ்வொரு படங்கள்லையும் பயங்கரமா வித்தியாசம். எல்லா படங்களுமே வெற்றி படங்கள் தான், ஒண்ணுமே சோட போகவே இல்லை அப்படின்னு தான் கண்டிப்பாக சொல்லலாம். படங்கள் நடிக்கிறது மட்டும் இல்லைங்க, அவர் வந்து தயாரிப்பும் செய்திருக்காரு. மனைவி ஜோதிகா வந்து கல்யாணத்திற்கு பிறகு ரீ என்ட்ரி கொடுத்த 36 வயதினிலே அப்படிங்கிற படத்தை சூர்யா தான் தயாரிச்சிருக்காருங்க. மேலும் பல படங்கள் தயாரித்துள்ளார். அதே மாதிரி நீங்களும் வெல்லலாம் 1 கோடி அப்படிங்கிற டிவி நிகழ்ச்சியில தொகுப்பாளராகவும் சூர்யா சார் வந்து சிறப்பாக பணியாற்றி இருக்கின்றார். அதே மாதிரி அகரம் அப்படிங்கிற ஒரு பொது சேவை அமைப்பை உருவாக்கி ஏழை பிள்ளைங்களுக்கு வந்து படிப்புக்காக செயலாற்றி வருகின்றார் சூர்யா. வாழ்த்துக்கள் சார். அதே மாதிரி ஏகப்பட்ட விருதுகள் வாங்கி குமிச்சிருக்காரு நம்மளுடைய சூர்யா சார். ஒரு நேர் காத்து இருக்காங்க, யாருன்னு பாத்துடலாம். ஹலோ, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்கம்மா?
2: முண்டைக்கல் ஜெயா.
1: ஜெயா, நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்குது. கண்ணு ஆபரேஷன் பண்ணி வீட்டுல இருக்குது.
1: ஓ, ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கீங்க. எவ்வளவு நாள் ஆச்சு?
2: இப்ப ஞாயிற்றுக்கிழமை நம்ம இந்த நாடார் படத்துல கேம்ப் இருந்தோம்,
1: அங்க போயிட்டு வந்தீங்களா?
2: அங்க போயிட்டு நேத்து காலையிலதான் வந்தது.
1: சரி, எப்படி 1 மாசம் ரெஸ்ட் ஆமா?
2: 1 மாசம் எடுக்கணும், கொஞ்சம் சின்ன ஒரு வேலை இருக்குது. அங்க ஒரு 15 நாள் லீவு கேட்டிருக்குது.
1: சரி, கொஞ்சம் உடம்பு பாத்துக்கோங்க. எப்படினாலும் என்ன, கண்ணு மருந்து எல்லாம் கரெக்டா ஊத்தணும் இல்லையா? உடம்புக்கு முடியாத நேரம் எவ்வளவுக்கு ரெஸ்ட் எடுக்கிறோமோ அப்ப சீக்கிரம் குணமாயிடும். அதுக்கப்புறம் டபுள் வேலை பாத்துக்கிடலாம். சரியா?
2: சூர்யா பாட்டு இந்த
1: ஏழாம் அறிவு அப்படிங்கிற ஒரு படம், ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில SPP சார் வந்து ரொம்ப அழகாக வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய ஆன்மாவை அப்படி தொடுற பாடல் அப்படின்னு சொல்லலாம். அதில் வந்து ஸ்வேதா மோகன் வந்து ஒரு ஹம்மிங் கூட கொடுத்துருப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். எம்மா எம்மா காதல் பொன்னம்மா, நீ என்ன விட்டு போனதென்னம்மா அப்படின்னு SPP சார் உருகி உருகி பாடியிருப்பாரு அந்த பாட்டு. கேட்கலாமா?

0: சாயம் போச்சம்.
1: ரொம்பவே அழகான பாடல்ன கேட்டுக்கிட்டே இருக்கலாம். எஸ்பிபி சாரோட வாய்ஸ் சூர்யா நடித்த படத்திலிருந்து. ஓகே, அவர் வந்து நிறைய அவார்ட்ஸ் வந்து வாங்கியிருக்காரு. அவர் நடித்த சூரரை போற்று என்ற படத்தில் கூட 2 நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு. அப்புறம் 7 ஃபிலிம்ஃபேர் அவார்டு, 10 தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிலிம் அவார்ட்ஸு, அப்புறம் 5 விஜய் அவார்ட்ஸு, அப்புறம் கலைமாமணி அவார்ட்ஸ் வந்து 2005 கிடைச்சிருக்கு. இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகலாம் அவர் வாங்கிய விருதுகளை. சினிமா படங்கள் மட்டும் இல்லைங்க, அட்வர்டைஸ்மெண்ட்லையும் சூர்யா நடிச்சிருக்காரு. 2006 வந்து டிவிஎஸ் மோட்டாருக்கு, அப்புறம் ஏர்செல், சன்ஃபீஸ்ட் பிஸ்கட்டுக்கு நினைக்கிறேன், அதுக்கும் நடிச்சிருக்காரு அட்வர்டைஸ்மெண்ட்ல. அப்புறம் 2010 வந்து ஷரவணா ஸ்டோருக்கு, அப்புறம் பாரதி சிமெண்ட்ஸுக்கு, ஹிமாமி நவரத்னா தைலத்துக்கு நினைக்கிறேன், அதுக்கும் கிடைச்சிருக்கு அட்வர்டைஸ்மெண்ட் நடிச்சிருக்காரு. அப்புறம் 2011 க்ளோஸ் அப், 2012 மலபார் கோல்டு ஜுவல்ஸுக்காகவும் விளம்பரம் நடிச்சிருக்காரு. என்ன தொடர்ந்து பேசிக்கிட்டே ஒரு காலர் வந்துட்டாங்க, யாருன்னு கேட்கலாம். கால் பிரேக் ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஓகே, அடுத்த பாடலாக அஞ்சான் அப்படிங்கிற ஒரு படம், 2014 வெளிவந்த ஒரு படம். யுவன் சங்கர் ராஜா வந்து ரொம்ப அழகாக மியூசிக் போட்டிருப்பாங்க. ஆண்ட்ரியாவும் சூர்யாவும் பாடியிருப்பாங்க. சமந்தாவும் சூர்யாவும் காம்பினேஷன் சூப்பருங்க. ஏக்க தோட்டின் அப்படிங்கிற ஒரு பாட்டு, அது வேற லெவல்ல சூப்பரா இருக்கும். ஏக் தோ தீன் சார் ஒத்துக்கடி, நான் ஒன்னொன்னா சொல்லி தரேன் கத்துக்கடி. இதோ அந்த பாடல் அஞ்சான் என்ற படத்திலிருந்து.

நல்ல பாட்டு என்ன, இப்பதான் தொடங்கின மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ள முடியற நேரமே வந்துருச்சுங்க. இன்னைக்கு வந்து சூர்யா சாரோட பர்த்டே. இன்னைக்கு முழுக்க முழுக்க சூர்யா சாரோட பாடல்கள் தான் கேட்டு ரசித்து கொண்டு இருந்தோம். இவரும் அதாவது இவருடைய மனைவி ஜோதிகாவோட இணைஞ்சு நடிச்ச படம் காக்க காக்க அப்படிங்கிற படம் வேற லெவல்ல இருக்கும். உயிரின் உயிரே அப்படிங்கிற பாட்டெல்லாம் அப்படி இருக்குங்க. அதே மாதிரி கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி சூர்யாவும் ஜோதிகாவும் கடைசியாக சேர்ந்து நடித்த படம் என்ன அப்படின்னு சொன்னா சில்லுன்னு ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு படம். ஏ ஆர் ரஹ்மான் அவங்களுடைய இசையில ரொம்ப நல்லா இருக்கும். அதுலயும் குறிப்பா

அப்படிங்கிற பாட்டெல்லாம் யாராலும் மறக்கவே முடியாது, ஃபேவரட் சாங் அப்படின்னு சொல்லலாம். கடைசி பாடலாக தானாக சேர்ந்த கூட்டம் அப்படிங்கிற ஒரு படம், ரொம்ப பீட்டு சாங்கு, அந்தோணி தாசன் பாடியது. சொடக்கு மேலே சொடக்கு போடுதே, என் விரலை வந்து நடு தெருவில் நின்று சொடக்கு மேலே சொடக்கு போடுதே அப்படிங்கிற பாட்டு வருது. எல்லாருமே கேட்டு ரசியுங்கள். மீண்டும் ஒரு முறை நடிகர் சூர்யாவுக்கு பிறந்த நாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று கேட்ட பாடல்கள் எல்லாமே உங்கள் மனசுக்கு இஷ்டப்பட்டு இருக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றேன். மீண்டும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.

0: போனா
1: வேணா கழட்டிட்டோம்னு இந்த ஆட்டம் எல்லாம்.
2: இந்த மாதிரி பாட்டு எல்லாம் போட்டானோ நம்ம ஏதாவது பண்ணிருக்கணும்ல.
0: ஏய் அதான்டா என்ன தெக்லிஸ்டோ இந்த ஆட்டம் பாட்டம் கிட்டலாம் உனக்கு வேலை கிடைச்சிச்சா. இந்த இடம் இங்க இருக்கிற அழுக்கு.